0: மை ரேடியோ 90 FM கேட்டறிஞ கூட்டுக்கூடா
1: தொட்டு தட்டு தடுவுடு தக்கங்காத்தில் தத்தி தத்தி தடுவுடு.

0: மை ரேடியோ 90 FM கேட்டறிஞ கூட்டு கூடா
1: பூதகியாக பணித்திடுவாயா, பாவை விரகம் பருகிடுவாயா, ஆயர்தம் மாயா நீவா, ஆயர்தம் மாயா நீவா.